பக்கத்துடா பக்கத்துடா மஞ்சு மஞ்சு மஞ்சு அக்கல் அக்கல் அடே ஹோ கும் கக்காலி உக்கடா ஓ பானி பீவி சாட உக்காரி டொடா டொடா டொடா